0: இந்தியாவின் மத்தியான துலகை.
1: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்.

0: இந்தியாவ லங்கா விழாவையும் பாந்திருப்பா ஹாய்.
1: விசாய்
2: லைவ் எஃப்எம்.